ஃபர்தர் அண்ட் அட்வான்ஸ் ட்ரைனிங் வாஸ் ஃப்ரம் கலைமாமணி திருச்சி ஸ்ரீ ஆர் தாயுமானவன், அ ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி சின்ஸ் தி இயர் 1990. சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் இஸ் நவ் அ டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, அக்ளைம்ட் ஃபார் இஸ் யூனிக் புதுக்கோட்டை ஸ்டைல் ஆஃப் ரெண்டிஷன். ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஹேஸ் அக்கம்பனிட் ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இன் கான்சர்ட்ஸ் அண்ட் ஹேஸ் இம்பைப்ட் அண்ட் அடாப்டட் வேரியஸ் ஸ்டைல்ஸ் இன் ஹிஸ் ரெண்டிஷன். அ டிஸ்டிங்டிவ் left-handed mridangam artist, he has traveled extensively for his performances, especially for Akashvani Sangeet Sammelan, South Zone Hookups and national programs of music. He is the recipient of several awards and titles. Salem Shri K. Srinivasan also trains young artists in lyre intricacies in mridangam, ghatam, kanjira and morsing. In tonight's program, he is accompanied by Tenkasi Shri H. Paramasivam on the Kanjira, Andanallur Shri R. Ranganathan on the Ghatam. Violin refrain is by Tiruchi Dr. R. Govindarajan. Salem Shri K. Srinivasan will now play Mishra Jati Triputa Thalam.